0: கல்லா பெட்டி லட்சுமிக்கு வணக்கம் வணக்கம்.
1: குட் மார்னிங் சம்திங்
2: saluran pilihan anda.
1: Assalamualaikum.
2: GFM, buen hombre, saluran pilihan anda.
3: Mono, así es.